ஆனந்தம் பரமசுக்கதம் கேவலம் ஞானமூரத்திம் த்வந்த்வதித்தம் த்ரிகுண்டரசிஷ்டம் சத்குரும் தம் நமாமி.